தகித்தும் சனிதப மகரிச நாதிர்திருதியும் தனனும் தரதனி நாதிர்திருதும் நாதிர்திருதும் திருத்தில்லில்லன் நாதிர்திருதியும் தனனும் தரதனி திருதிருதும் நாதிர்திருதும் திருத்தில்லில்லன் நாதிர்திருதியும் தனனும் தரதனி நாதிர்திருதும் நாதிர்திருதும் திருத்தில்லில்

தருகிறதும் தருகிறதும் தாயணுதம் தத்தருகிற தகதகதி தலாங்கு தகு தருகிற தகதகதி தலாங்குதும் தத்தருகிற தகதகதி தலாங்கு தகு தருகிற தகதகதி தலாங்குதும் திருதும் திருதும்

தத்தரிக்கிட்டு தக்கி தக்கடி தலாம் தக்கி தரிக்கிட்டு தக்கி தக்கடி தலாம்

தருகிறதும் தருகிறதும் தஜனுதம் தத்தரிக்கிற தக்க தக்க தித்தலாங்கு தக்க தக்க தித்தலாங்குதும் தெரிதெரிதும் தெரிதெரிதும் தெரிதெரிதும் தெரிதெரிதும்